திகக்ஞ எஸ் செபஸ்டின் அத்தாய் இன்னே தாங்கிதன் கேக ஐ திகக்ஞ மைக்கேல் கிறிஸ்டம் தாயிங்கம் லினு யாங்கிதன் கேக ஹாய் தாங்கிதர் ஹேக் தங்கி ஃபினேன ஹாங்கிதன் கேக திகக்ஞனா ரெபெக்கா ஃப்ரெங்க் த பால் மோசஸ்

4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 25ஆம் நாள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சில திரைசை பாடல்கள் ஆகியன.

குறள் அமுதம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. பொருள்: அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். மீண்டும் குறள்: அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. குறள் எண் 49, அதிகாரம் இல்வாழ்க்கை.

தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் இருளுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதன் வேகம் 60 கிலோமீட்டர்

எட்டக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி பாரடாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசிச் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய காலை 8:45 மணிக்கு சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி பிலோமிலோ நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 சகிதீப்பிலிருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சகிதீப்பிலிருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 2:30 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பகல் 11:30 ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சிவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லவிருக்கிறது. சகிதீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 சகிதீப்பிலிருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி பிலோமிலோ நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 10ஆம் தேதி காலை 5:30 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். எம்வி கேமல் பே நாளை காலை 8 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய இரவு 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். சிந்து கப்பல் நாளை காலை 9 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து நன்கௌரி வழியாக கேமல் பே செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் 11ஆம் தேதி காலை 8 மணிக்கு கேமல் பேயிலிருந்து புறப்பட்டு நன்கௌரி வழியாக ஸ்ரீவிஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்வது துள்ளும் இசையருவி. துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சில திரை இசை பாடல்களை கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து வேல்முருகன் பாடியது.

நேர்களே, அகில இந்திய வானொலி 1936 ஜூன் 8 தொடங்கப்பட்டது. இது ஆகாஷ்வாணி என்று அழைக்கப்படும் இந்தியாவின் தேசிய பொது வானொலி. பிரசார் பாரதியின் கீழ் இயங்கும் இந்த அகில இந்திய வானொலி நிலையம் 99% அதிகமான மக்களை எட்டும் உலகின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாகும். சுமார் 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், தேசிய மற்றும் சர்வதேச செய்திகளை துல்லியமாக வழங்கும் நம்பகமான ஊடகமாக செயல்பட்டு வருகிறது. விவசாயம், கல்வி, சுகாதாரம், அறிவியல், இலக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. அகில இந்திய வானொலி நிலையம் இன்றோடு 90வது ஆண்டை நிறைவு செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பது பெருமையே.

0: போக்கிரி திரைப்படத்திலிருந்து நவீன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேர்களே, மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம் டிசம்பர் 2014 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது உள்நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்கவும், பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் மற்றும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 50% வரை மானியம் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் கிர், சாஹிவால் போன்ற நமது பாரம்பரிய நாட்டு மாட்டு இனங்களை அழியாமல் பாதுகாப்பது, செயற்கை கருவூட்டல் மூலம் அதிக பால் தரும் திறன் கொண்ட மாடுகளை உருவாக்குதல், நாட்டு மாடுகளை அறிவியல் பூர்வமாக வளர்க்கவும் அவற்றின் இனப்பெருக்கத்தை மேம்படுத்தவும் பிரத்யேக கிராமங்களை உருவாக்குவது, குறைந்தபட்சம் 200 நாட்டு மாடுகளுடன் பண்ணை அமைக்க மத்திய அரசு திட்டத்தின் கீழ் 50% மானியம் அல்லது ₹2 கோடி வரை நிதி உதவி வழங்குகிறது. நேர்களை, நீங்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற வேண்டும்.

நேயர்கள் இதுவரை துள்ளும் இசையருவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் குரல் அமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், திரையிசை ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.